ஐயோ நான் பெங்கன்னேரே இப்ப நடக்க பேரையான பேன புபுசி நான் தேங்க அப்பங்கே ஐப்ப சீத்தேன் வரைக்கும் தெமினே சாயா போறாய் தேவத்த போயினா ஐயோ கண்ணு தேத்த புபுசி ஏக்காங்க தேக்கானா மெவுடி எஃப்எம் மெச்சிரான் பைனாயின் யா புபுசி கணக்குவான் தேக்குனா அதே ஐத்தே மேவே பை ஆப்பி போய் ப்ரொடக்ஷன் பை ஜமெரிக்கம் கணையை ராரப்பா kuna meuri nkwe na kaputa menda mtapane kwa reisira meyeye yonga ne kuna mare kwa tangiria aite mewe.